0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.
1: Havasa tunai venade te satai.
2: Rajya Bankuk surakshita bhavaya. Ihalama rakabarane samagin sthavara tanpatu sandaha. Ihalama poliya RDB Bankuin.
3: Lukayya mare venane une. Dukkige wale mare memory loss kila.
4: Memory lost?
3: Call the doctor.
4: யாரு சொன்னது?
3: மம கிழித்து புண்ணிய ஐயா சீனி விழுந்து முக்கு தத்த போய் விடுக்கிறேன் ஐயா மாட்டம்.
4: சூப்பரி டாக்டர் நீ டாக்டர் ஹரியதம கீழ தீரவானே.
2: இனா வெவி சிந்து அஹன்ன FM 93.5 FM 93.7 හැන්දෑවෙ හතර වෙද්දි ටියුන් කරලා තියාගන්න.
5: Evening Drive with Chamit and Charu.
2: Pranha